சரி சரி சரி மபா ரிம ரிம ரிமபனி மவ மவ மபனிதா நிரித நிரிதனி பபபனி நினிபா சதரி நிரிதா நிரி தத திரி தத நிரி தத தரி தத தத நித நிரி தத நித நிரித சதரி ரிம ரிம மப மப பபனி பபனி நித நித நிரித மவ நிரிபா நித நிரித நித நிபனி நித நிபனி